0: ஹேதுப்ரீத்யாக சர்பணராந்த ஈர்ஷஜன கிருபானந்த நானக மனே அனுராவ் ஜோ கர் பாயா சோயி ஹோவ
1: வாஹிகுரு
0: தஸ்கே மந்தர் ந ஜானே ஹோர் சார தோ சுனியே கர்த்தா கே தமே தபி சர்கேத் மே போகி